சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பது மைசூர் வி. ராமரத்னம் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

Dear listeners லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாகா மண்டலம் 1 சூக்தம் 56. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் Highlights of Upanishads. The title is Prashna Upanishads, presented by Swami Jyotir Mayananda. Thank you. Om Namah Shivaya.
2: Now Pujya Atman Shri Swami Jyotir Mayananda Ji.
3: Om Bhadram Karane Bhishnu Yama Deva Bhadram Pashyemaksh Virya Jatra ஸ்திரைரங்கை துஷ்டுவாகம் சஸ்தனூவி வ்யசேமா தேவஹிதம் யதாயு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி ந ஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இஸ் தி பீஸ் சாண்ட் ஆஃப் பிரஷ்னோபனிஷத். O gods, God is only one. When we say gods, means all the different attributes of God, your grace, your compassion.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ராஹு க்ரஸ்த திவாகரேந்து சதுஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத சுஷுப்த புமான் ப்ராக் அஸ்வாப்ஸம் இதி ப்ரபோத சமயே யஃ ப்ரத்யபிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. ராகு கிரஸ்த திவாகர இந்து, திவாகர இந்து சதுஷஹ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ர கரண உபசம்ஹரணத யஹ அபூத் சுஷுப்த புமான் ப்ராக் அஸ்வாப்ஸம் இதி ப்ரபோத சமயே யஹ ப்ரத்யபிஜ்ஞாயதே ப்ரத்யபிஜ்ஞாயதே நோ டோன்ட் பிரேக் இட் ப்ரத்யபிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. டு தட் குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஐ சல்யூட். வாட் கைண்ட் ஆஃப் ராகு கிரஸ்த திவாகரேந்து சதுஷோ. திவாகர சன், இந்து மூன், தே ஆர் கிராஸ்ட் பை ராகு. ராகு அண்ட் கேது ஆர் டூ நோடல் பாயிண்ட்ஸ் இன் தி அஸ்ட்ரானமி. இன் இந்தியன் அஸ்ட்ரானமி தேர் டூ அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி தேர் டூ நோடல் பாயிண்ட்ஸ். ராகு Rahu is the head portion. Ketu is the tail portion. Neck, below the neck, whatever exists, that is Ketu. So, this Rahu, because sun and moon, this Rahu Ketu, this person, he sat in between sun and moon and tried to take this. This is the story of Kumbh Mela. He tried to take part of the nectar which in the form of Mohini, Vishnu is distributing. So, this fellow he took, but sun and moon who were sitting by either side of this Asura, this demon, they found he is not one among us. They complained to Vishnu. Immediately Vishnu cut this demon's neck, but he has taken this nectar already. There is no death possible. So, his head is separated from the body. So, that head portion is traveling in the space with the tail portion in another end. 180 degrees, there will be a difference always. It's a nodal point, so there will be 180 degree difference. So, this fellow, this head portion, what happens is, because of the anger, he will try to eat the, this is the myth, this is the mythology. It

ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு கபாலி. பாடியிருப்பவர் மதுரை மணியையர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஓலட்டி வெங்கடேஸ்வர்லு அவர்கள்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 56. Thank you.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ராஹோ க்ரஸ்த திவாகரேந்து சதுஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான் ப்ராக் அஸ்வாப்ஸம் இதி ப்ரபோத சமயே யஃ ப்ரத்யபிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. ராகு கிரஸ்த திவாகர இந்து, திவாகர இந்து சதுஷஹ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ரஹ கரண உபசம்ஹரணதஹ யஹ அபூத் சுஷுப்தஹ புமான் ப்ராக் அஸ்வாப்ஸம் இதி ப்ரபோத சமயே யஹ ப்ரத்ய அபி ப்ரத்யபிஜ்ஞாயதே ப்ரத்யபிஜ்ஞாயதே நோ டோன்ட் பிரேக் இட் ப்ரத்யபிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தையே. டு தட் குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஐ சல்யூட். வாட் கைண்ட் ஆஃப் ராகு கிரஸ்த திவாகரேந்து சதுஷோ. திவாகர சன், இந்து மூன், தே ஆர் கிராஸ்ட் பை ராகு. ராகு அண்ட் கேது ஆர் டூ நோடல் பாயிண்ட்ஸ் இன் தி அஸ்ட்ரானமி. இன் இந்தியன் அஸ்ட்ரானமி தேர் டூ அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி தேர் டூ நோடல் பாயிண்ட்ஸ். ராகு Rahu is the head portion. Ketu is the tail portion. Neck, below the neck, whatever exists, that is Ketu. So, this Rahu, because sun and moon, this Rahu Ketu, this person, he sat in between sun and moon and tried to take this. This is the story of Kumbh Mela. He tried to take part of the nectar which in the form of Mohini, Vishnu is distributing. So, this fellow he took, but sun and moon who were sitting by either side of this Asura, this demon, they found he is not one among us. They complained to Vishnu. Immediately Vishnu cut this demon's neck, but he has taken this nectar already. There is no death possible. So, his head is separated from the body. So that head portion is traveling in the space with the tail portion in another end. 180 degrees there will be a difference always. It's a nodal point, so there will be 180 degree difference. So this fellow, this head portion, what happens is because of the anger, he will try to eat the, this is the myth, this is the mythology. It tries, this Rahu tries to eat, swallow up this sun and moon. But there is no cover, there is no close circuit, there is no place. So, he goes through the mouth and comes out through the other portion, the neck portion. That is what we call the eclipse. So, Maya, Rahu, Grastha, Divakara, Indu, Sadrusho, like the Divakara and Indu, the sun and moon, which is eaten up by the Rahu, which is covered by this Rahu, crashed by this Rahu, Maya Samachadana, similar to that Sadrushaha, Maya Samachadana, because of this Maya, which is covering the self, some Achadana, Achadana means sheath, covering, Maya Samyak Achadana, totally covering, there is no, not even a single gap left, it is totally covering this self. What is covering? Maya. This Maya is covering. Because of that, சன்மாத்ரஹ் கர்ண உபசம்ஹ்ருதஹ. சன்மாத்ரஹ் ஜஸ்ட் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கர்ண உபசம்ஹ்ருதஹ் ஆல் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு ஆர் ரிட்ரீவ்ட். யோ அபூத் சுஷுப்தஹ் பிகாஸ் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் டோன்ட் ஃபங்க்ஷன் தே ஆர் ரிட்ரீவ்டு தே ஆர் செட்டில்ட் இன் தி மைண்ட் அண்ட் தி மைண்ட் ஆர் செட்டில்ட் இன் தி செல்ஃப். யோ அபூத் சுஷுப்தஹ் புமான் திஸ் பர்சன் இஸ் இன் டீப் ஸ்லீப் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அ பர்சன் இன் டீப் ஸ்லீப். வென் யுவர் மைண்ட் இஸ் என்கல்ஃப்ட் இஃப் தி செல்ஃப் இஸ் என்கல்ஃப்ட் அஸ் தோ பை திஸ் மாயா you go into deep sleep. That's why we say avidya. There is a sheath of avidya in the deep sleep. Otherwise, you experience both the ananda, you experience sat, chit, ananda in the three aspects of Brahman, the three nature, inherent nature of Brahman, sat, existence portion, chit, the knowledge portion, and ananda, the bliss portion. Among these three inherent natures, you have a different way of seeing Brahman. Among them, Sat, the existent portion, is experience. You, in the sleep, you exist. You know you exist. Because when you come back, you say, I existed. Because of you existed, you saw the experience of sleep. I was happy. So, Ananda is also experienced. But, Chit, the knowledge, consciousness portion is not experienced. That is the problem. So, Samyak Achadanath, because of the maya, avidya, ignorance, this covers the self, you are not able to understand the truth in deep sleep. In this sleep of waking state, you don't understand the truth because of the same maya. Now, prag asvapsam iti pravodha samaye. But when you wake up from the deep sleep state, I was in deep sleep. Prak aswapsam, just now I was in deep sleep, you know. You have the experience. Yaha prabodha samaye, when you wake up, yaha pratyabhijnayate, one who remembers, I was in deep sleep. Who can remember? One who is the witness, sakshi for all the three states. When I say sakshi, Brahman is given this term sakshi, with reference to these three states. Otherwise, Sakshi is also limited because it is witness. Only there is a Vishaya, there is a witness. When there is nothing else other than Brahman, where can the Sakshi exist also? Sakshi is also a superimposed idea. Brahman can never be Sakshi for anything because there is nothing other than self. So, he is the one who experiences the three states and who remembers all the three states to be that which was experienced, to that Dakshinamurti, who is the substratum for all the three states, I salute. Balya dishu apichagarada dishu tatha sarva swastha swapi vyavruttasu anuvartamanamahamiti antaspurantam sada ஸ்வாத்மானம் ப்ரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணா மூர்த்தயே. பால்யாதிஷு ஜாகரதா அபி ஜாகரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாசு அபி வ்யாவ்ருத்தாசு அனுவர்த்தமானம் அஹம் இதி அந்தஹ ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் ப்ரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. பால்யாதிஷு. நவ் ஃபர்ஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லோகா வி சா தி டீப் ஸ்லீப் ஸ்டேட். நவ் ஹி இஸ் பிரசன்டிங் தி மேக்கப் ஸ்டேட். இன் தி மேக்கப் ஸ்டேட் ஹி இஸ் That Dakshinamurti is Sakshi for wake-up state also. So to show that, he says, Balyadishu api, in the young age, when you are kid, Jagradadishu, in the wake-up state, you are understanding, say, I was kid, I was youth, I was this adolescent, I am old, these kind of experiences you go through. And you know, the same person who experienced the youth is the same person who experienced the young age, the child body, and the same person who experiences this adolescent and is the same person who experiences old body, the oldness, elderliness. So all these states which come, which are superimposed on the self, which go, but I don't change. I, the experiencer of all these three points of bodies, is the same. And all the three planes, Jagrat, Adishu, the wake up, dream and deep sleep state, that is same. And Tatha, Sarvasu, Avasthas, as in the other states also. See, my wake up, dream, deep sleep state, these three states I, the same person experienced, the same person experienced the past, present and future, the same person experienced the previous place, next place and the present place, all these things, space constraints, time constraints, body constraints, all this, because anything can be constrained, limited by three things, three ways, space, time and body. Now all these three are experienced, they are changes, so this cannot be me, whatever changes cannot be me, I self. So I negate these three states, the divisions, the limitation of bodies, balyadishu, the limitations of time, jagradadishu, limitations of body, sarvasu avasthasapi, all these three types of limitations I am the witness, because I am the one who knows all the three limitations. So I am the witness of all the three limitations, because I am the knower of it. Vyavrittasu anuvartamanam. How do you know? They are different, because I am seeing, I am objectifying it. The person who has the knowledge is different from the object. So I objectify, I cognize these objects of the world, all these states. So I am not that. Vyavrutasu, I am different from that. But anuvartamanasu, I am the one who is there in all the states, intertwined as though. I exist in the balya, I exist in the yavana, I exist in the vruddhavastha, all these avasthas, the state of body. I exist in the jagrata, I exist in the swapna, I exist in the shushuti, all the three states of time. I exist.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு கபாலி. பாடியிருப்பவர் மதுரை மணியையர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.